போகாமல் நோட் குத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ. சரியா வச்சி சூப்பர் மாமா.